0: مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ.
1: Et nous dîmes, ô Adam, habite le paradis, toi et ton épouse, et nourrissez-vous-en de partout à votre guise. Mais n'approchez pas de l'arbre que voici, sinon vous seriez du nombre des injustes.
0: فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض

0: Et si vous ne le faites pas, alors recevez l'annonce d'une guerre de la part d'Allah et de son messager. Tôt, vous ne léserez personne et vous ne serez point lésés.
1: وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصْرِفُوا
0: عَنْ سُرْسِ وَهُوَ
1: مِيزُ
0: دَلَّتِهِ سِيْفُ سَافِيَةٍ.